0: வாக்கிறோம். இதை கொஞ்சம் கிட்டத்தட்ட
1: 3000 complete la RNP 1016 final corte notifique. Correcto. 3162 026 autorizado a aterrizar en 31.
2: Autorizado a aterrizar 31 3162.